ராஜின் கிடக்கு தான் கேட்டத்தும் தான் தெரிஞ்சிருக்கும் தான்.